0: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: பறவை கூட வழி சொல்லு,
2: ஓ எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அடு எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

காஞ்சிப்பூன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம்